0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

புகழேந்தி ஐயோ, புகழேந்தி கூட தமிழில் கூட செய்து ஒரு பிக்சரு, அது கோபுர முகலில் எல்லாருக்கும் வரையும். கோபுர முகல் வாசந்த சந்திரன் கோரோ ஜன குறிவர

அர்ஜுனன் மாஸ்டர் கூட வளர நல்ல சாங்ஸ் பாடி. அல்ல ஒரு எது குளரதி தேவனு வீடு, ஜெயச்சந்திரன் ஞானம் பாடி. ஜெயச்சந்திரன் கூட வளர நல்ல வாய்ஸ், வளர நல்லாயிட்டு பாடும். தமிழ் பிக்சர்ஸில் ஞங்கள் நிறைய பாடிட்டு ஜெயச்சந்திரன் ஞானம். தெலுங்குல கூட பாடி.

ராகுராஜுடே நிறைய பாடினேன் நான். அதில் ஒரு பாட்டு உண்டு, ஈரன் ஒடுத்தும் கொண்டு வந்தோம், பின்னே அதே சேம் பிக்சரு இருட்டின் ஆத்மாவும், அதில் ஒரு கண்ணீரை பற்றி ஒரு பாட்டு எழுதி

இங்கனே ஒரு லவர்ஸ் போலே, ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணீரும் ரெண்டு லவர்ஸ் போலே இங்கனே எழுதி அவர் வளர நல்லாயிட்டு. அபிப்பிராயம் வருந்ததே வளர சிரம் ஆர்க்கும் கிட்டுன்னு இல்லை. அங்கே எழுதி ஆர்க்கு தோணும் இதை லவர்ஸ் போல கண்ணீரை பற்றி எழுதணும் என்று. பின்ன இன்னொரு பாட்டு

பழங்களும் பாடி பதினை பாடும் பழங்களும் பாடி பதினை பாடு அடியங்க.